சுர்ண பெற சுக்காரி மோன்பி குத்தா ஜகன் சுத்தா பித்தானா அப்பனா கியக்குமானா அலமல் காய் சிறுச்சாய் பாய் மூரக்கந்த பத்துக்குவாய் வே குச்சு தாய் நா பாய் ரஹபே பாணி ரஹபே பாணி மடி மசாணி அந்த நா ஜானே ஃபிர் பிஷ்தானி சத்குரு பேட்டே சோ சுக்பாய் ஹர் கா நா மன் வசாய் நானக நதிர் குரே சோ பாய் ஆசந்தே சே தேனே கேவல் ஹம் மே சபத ஜலாய் பாடி பகத்ரே மன் பாம்